கொத்தம் பேசிக்கிறது. ஏன்னா எல்லாருமே நம்ம கடல் கடந்து ஒரு வேலை, கல்யாணம், குழந்தைகள், குழந்தைகளுடைய படிப்பு, அதுக்கப்புறம் அவங்களோட சார்ந்த வாழ்க்கை. இப்போ எங்களுடைய காலகட்டங்கள்லாம் குழந்தைகளை சார்ந்த ஒரு வாழ்க்கைக்கு வந்துட்டோம். அப்படி அரிதா எங்கேயாவது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா அந்த மாதிரி அந்த காலத்துக்கே போய் அந்த அந்த உலகத்திலேயே வாழ்ந்துட்டு வர்றோம் இல்லையா. இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி மாறிடுது, ஆனால் உரையாடல்கள் நேர பார்க்காட்டா கூட அந்த ஒரு ஒரு சொல்லுவாங்களே நிதர்சனமான ஒரு நம்மளுடைய மனசுக்கு நெருக்கமான நிறைய விஷயங்களை இந்த காலத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிற ஒரு இதுக்கு வந்து இந்த 96 படத்தை நான் வந்து சொல்லுவேன். இப்படித்தான் இந்த நினைவலைகள், ஃபேஸ்புக் நினைவலைகளில் ஃபேஸ்புக்கில் வந்த ஒரு ஒரு விஷயத்தை என்னென்னா என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பிச்சது. அவன் இருக்கிறது இந்த அதர் எண்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அமெரிக்காவில். ஆடி வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு மாத பிறப்புன்றதுனால அவனுடைய ஒய்ஃப் எல்லாம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிருக்காங்க. அன்றைக்கி அந்த ஆடி வெள்ளினா நிறைய பேர் இந்த விளக்கு பூஜை இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. இவர் போயிட்டு எல்லாருமே அந்த கோவிலை வந்து இவரை சேர்த்து ஆண்கள் ரொம்ப பேர் இல்லையா, அதனால் இவர் போயிட்டு இந்த ஏதோ சுவாமிக்கு அபிஷேகம் இல்லை அம்மனுக்கு அபிஷேகம் நடந்துட்டுருக்கு தெரை போட்டிருந்தது தான் போயிட்டு இந்த கோவிலில் ஒரு இது பக்கமாக சாஞ்சில் உட்கார்ந்துருக்கார். அப்போ ஒரு குழந்தை வந்து பின்னாடி வந்துட்டு கிராண்ட்பா அப்படின்னு தான் இவருக்கு இந்த ஊரில் யார்ப்பா என்ன நான் தன்னை போய் கிராண்ட்பான்னு சொல்லுவாள்ட்டு திரும்பி பார்த்துருக்காரு. ஒரு 3 வயசு இருக்கும் பார்த்தா குழந்தையோட மூஞ்சி வந்து எங்கேயோ ஒரு பரிச்சயமான ஒரு மூஞ்சி, சுற்றி முத்து பார்த்துருக்காரு யாரும் இல்லை. அந்த பையன் என்ன பண்ணால் மடியில் உட்காந்துருக்கான் போல் இருக்கு, கொஞ்ச நாள் விளையாடிட்டு சட்டையை தொட்டிருக்கான். நீ போட்டிருக்க சட்டை ரொம்ப நல்லாயிருக்கு, ஐ லைக்கிட்டு இருக்கான் அப்படி ரொம்ப தேங்க்ஸ். பேரை கேட்டிருக்காரு, சரி யார் கூட வந்திருக்கேன்? பாட்டி இதை பாருங்க அப்படின்னு கையை காமிச்சிருக்கான் ரொம்ப தூரம் அந்த இதுகிட்ட அம்மன் சரணதி அந்த இதுகிட்ட கூவில்ல. அப்புறம் ரொம்ப இந்த சட்டை ரொம்ப நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துருக்கான். அந்த முகத்தை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி இதுவாக ஷாக் ஆகிருக்கு. எனக்கும் அவள் ஃப்ரெண்டு தான் ஆகும், என்னுடைய நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் படித்தோம் 11th வரைக்கும். 11th பிறகு அவள் வந்து படிக்க மேலே கண்டினியூ பண்ணலை, கல்யாணம் ஆகி கேரளா போயிட்டான். இதெல்லாம் வந்து 1974 பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்டாக்டே இல்லை. அதுக்கப்புறமா என்னுடைய படிப்பு அவனுடைய படிப்பு, அவன் வந்து PhD போனான், இன்ஜினியரிங்கு போனான், எங்கேயோ அப்படியே காலகட்டங்களில். ஆனால் நாங்கள் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஃபேஸ்புக் மூலிமா பார்த்தோம். இன்றைக்கி அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துட்டு எனக்கு ஃபேஸ்புக் இதில் வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு சொன்னான், சுவலட்சுமி பார்த்தேன் நான். ஓ எப்படின்னா இந்த மாதிரி அவன் பேத்தியோ பேரனோட வந்திருந்தா எப்படின்னு விட்டு. இது எதுக்கு சொல்கிறேன்னா ஃபேஸ்புக்குங்கிறது இவ்வளோ மெமரிஸை கொண்டு வந்து சேர்க்குது இல்லையா. அப்புறம் பேசிகிட்டு இருந்தோம், அவ பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி பொண்ணை சாக்கிட்டு அமெரிக்கா வந்து இப்போது பொண் சிங்கிள் மதராக இருக்கிறதுனால பேர குழந்தைகளை பார்த்துண்டு அப்படி பொதுவாக இருக்குது. ஸோ இது எப்படின்னா இன்றைக்கி எத்தனையோ வருஷங்கள் கழித்து ஒருத்தருக்கு ஒத்தர் முகனு இல்லை எல்லாத்தையும் ஒன்று ஒருத்தர் கல்யாணம் காத்தியில் பார்த்துக்கிறோம். அவன் சொன்னான் இந்த மாதிரி எப்போ ஒரு வாட்டி ஃபேஸ்புக் மூலிமா அவன் பொண்ணு போட்ட ஃபோட்டோ வச்சு தொடர்பு பண்ணியிருக்கான், ஆனால் அதுக்கு பிறகு ஒன்றும் பதில் இல்லை. எத்தனையோ வருஷம் கழித்து இந்த ஆடி வெள்ளி அன்னைக்கு நான் அவளை பார்த்தது எனக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப இதுவாக இருக்குன்னு சம்திங் நாங்கள் எத்தனையோ ஷேர் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேரன் மூலிமா அந்த தொடர்ந்து அந்த உறவு வந்து கிடைச்சது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பாடல் நான் போடுறேன், இதுக்கும் நான் சொன்ன நிகழ்ச்சிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது.

ஒரு நாள் முன்னாடி நான் ஒரு போஸ்ட்டு பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் தான். அதில் ஒருத்தர் போட்டிருந்தாங்க, எனக்கு 60 வயசாகுது, குழந்தை இல்லை, என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வருஷமாக வெளிநாட்டில் இருக்கார், முதல்ல எல்லாம் ஃபோன் பண்ணுவார், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் இப்போ எப்போது ஒரு வாட்டி தான் பேசுகிறாரு, அதுவே பெரிய விஷயம். ஆனால் எனக்கு வர்ற பணம் எனக்கு எதுவுமே குறை வைக்கல, அவ்வளோ பெரிய வீட்டில் நான் மட்டும்தான், எனக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்குது. கல்யாணம்

படிப்பேன், வீட்டு வேலை பார்ப்பேன். எல்லா வேலையை முடிச்சுட்டு சாயந்தரமாக நான் வாசலில் உட்காருவேன். சில நேரத்தில் வீடு ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த அமைதியை கிழிச்சுன்னு அந்த செவத்து செவற்கொழி வைக்கி கிழிச்சு கிழிச்சு கிழிச்சுன்னு தெரியுமா, அந்த ஒரு சத்தம் மட்டும்தான் எனக்கு துணக்கியிருக்கும். அந்த மாதிரி நாளில் தான் எங்கள் பக்கத்து வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு யோசனை சொன்னாங்க, நீங்கள் ஏன் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அந்த பொண்ணு வந்து இந்த ஜெனரேஷன் பொண்ணு. எனக்கு வந்து சோஷியல் மீடியாவில் அந்த அக்கௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். நானும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு நல்ல ஃபோன், நல்ல ஒரு ஃபோனை வாங்கி அது யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடினா எனக்கு தெரிஞ்சது லேண்ட்லைன் கனெக்ஷன் தான். முதல் தடவையாக ஃபேஸ்புக்கை தொடங்கி அதில் என் ஃபோட்டோ பார்த்துட்டு போட்டேன். அப்போ நான் நினச்சேன் யாருமே கவனிக்க மாட்டாங்க, என்ன போய் யார் பார்க்க போகிறாங்கன்னு நினச்சேன். இந்த எங்களுக்குன்னு ஒரு ஒரு குரூப் மாதிரி உள்ள இங்கே ஒரு அம்மா வந்துட்டு, அக்கா நல்லா இருக்குங்க அக்கா அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களை பார்த்தா 60 யாரும் சொல்ல மாட்டோம் இப்படியெல்லாம் மாதிரி ஒருத்தர் எழுதியிருந்தாங்க. கான்டென்ட் ஏதாவது கூட சேர்த்து எழுதுங்கன்னு. இப்படி என்னுடைய வட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாச்சு. ஒரு நாள் என்னுடைய தோட்டத்தில் பூத்த பூவை பற்றி போட்டிருந்தேன், ரொம்ப பூ அழகாக இருக்குது. அதுக்கு ஒரு டிப்ஸு, ஒரு நாள் என்னுடைய என்னோட ஒரு அந்த எனக்கு பக்கத்து வீட்டில் வந்தாங்க இல்லையா, அவங்களோட பையன் இப்படின் மாதிரி ஏதாவது ஒன்று வாலத்தை பார்த்து இப்படின்னு ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பேன். அப்படி ஒரு 2-3 நாள் ஏதாவது போஸ்ட்டு போடல அப்படின்னா இங்கே வெளில போயிருந்தேன் ஏதாவது இருந்தேன், உடனே என்னக்கா உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறவங்க வந்தாங்க. அப்படியே இந்த போஸ்ட்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு உற்சாகமே வந்துடுது. ஓ, நான் தனியாக இல்லை, என்னை சுற்றி ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு நினச்சிப்பேன். சொந்தங்கள் மட்டும்தான் உறவே இல்லை, சந்திக்காத இந்த ஃபேஸ்புக் மூலியமாக இருக்க இத்தனை பேரும் எனக்கு உறவுன்ற மாதிரி தான். அன்னையிலேருந்து எனக்கு நான் தனிமை அப்படின்னு நான் நினச்சதே இல்லை. நிஜமாக சொன்னால் அது ஒரு மாதிரியான ஒரு இது தான். நிறைய வார்த்தைகள் கற்றுனேன், நிறைய உலகத்தை தெரிஞ்சுருந்தேன். ஒரு ஸ்கூல் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தது எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் என்ன, நான் வந்து செல்ஃப் கேர் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துட்டேன் அப்படின்னு. அவங்க தன்னை ரொம்ப அழகாக மனசை வச்சுட்ட மாதிரி அவங்க அந்த ஃபேஸ் அந்த போஸ்டில் ரொம்ப அழகாக சொன்னாங்க. எஸ், அவங்க சொன்னதில் எதுவுமே பொய் இல்லை, உண்மைதான். ஆனால் அதுக்கு கீழே கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்தது என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு சொல்ல யோசிக்கவே வச்சது. அது ஒன்று, ஒரு போஸ்ட் என்ன, நம்மில் பல தங்கள் வழிகளை ஒரு முகமடிக்கு பின்னால் மறைத்து கொண்டு வாழ்கிறார்கள் அப்படின்னு ஒரு போஸ்ட் வந்தது. நான் யோசித்தேன், நம்மளை நிறைய பேர் அந்த மாதிரி தான், எத்தனையோ துரோகங்கள், ஏமாற்றங்கள், இழப்புகள், சொல்ல முடியாத அவமானங்கள் எல்லாம் கடந்து தான் வந்து தன்னைத்தானே தேத்திண்டு இந்த மனப்பக்குவத்தை அடைஞ்சிருக்காங்க. உள்ளுக்குள்ளே உடஞ்சே போயிருந்தாலும் வெளியில் பார்க்கும்போது தங்களுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி அழகாக புன்னகையாக நல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு நான் அழகாக இருக்கேன், நான் அன்பாக இருக்கேன் அப்படின்னு. இந்த போஸ்டர்கள்லாம் வந்து ஆச்சரியமாக தான் இருக்கும். இவங்க நான் வெளியிலேருந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னா கூட உள்ளுக்குள்ளே ஒரு அழுகை இருக்குது. அது ஒரு மாதிரி மௌன ராகம் தான் சொல்ல முடியும். இது ஒரு மனசுக்குள்ளே அழகிற ஒரு வித்தை தான் அது. சரி, மௌன ராகம் படத்துலேருந்து எஸ் ஜானகி அம்மா பாடின இந்த பாடல் கேட்கலாம்.

எப்பவுமே ஒரு சில பாடல்கள் வந்து அந்த பாட்டுக்காக மட்டுமே நமக்கு பிடிக்கிறது இல்லை, நம்மளுடைய நினைவுகளுக்காக கூட அந்த பாடல்கள் நமக்கு பிடிக்கும். இன்றைக்கி ஏதோ ஒரு ஒரு இதுகள் யூடியூப்பில் அப்படியே வச்சுட்டு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அப்போ ஒரு பாட்டு ஒன்று போகுது. அந்த பாட்டு வந்து கிழக்கால செவுத்து பக்கம் அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு ஒன்று, கூடவே கொஞ்சம் சவுண்டு வச்சுட்டு அந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஞாபகங்கள்னா, எங்கள் நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து ஒரு வெளியூர் பொண்ணுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் வருவார். இத்தனை நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் இன்றைக்கி நம்ம செல்ஃபோனில் சொல்கிறோம் இல்லை, ஒன் ஹவர் லேட்டாக, ஹாஃப் அன் ஹவர் லேட்னா கூட, வரத்துக்கு லேட்டாக கூட நம்ம செல்ஃபோனில் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி சொல்ல முடியாத காலகட்டம் அது. அது மாதிரி வீட்டுக்கு வெளியில் போகிறவங்க திரும்பி வர வரைக்கும் அவங்கள பற்றின எந்த தகவலுமே நமக்கு தெரியாது. எங்கள் அம்மா வந்து ஊரில் இருக்கிற நாளில் ரொம்ப நாளை சாப்பிடாம காத்துன்னு பாப்பா வர வரைக்கும், ஆனால் ரொம்ப தூரம் வெளியூர் போகிறார் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஒரு பள்ளி சத்தம் இடும் இல்லையா, கவுளி சொல்லி திருவாங்க,

கிழக்கால கவுளி சொல்லியிருக்கு அப்படின்பாங்க. அதாவது கிழக்கால கவுளி சொன்னால் ஒரு சுப பலன் அப்படின்னு இந்த பஞ்சாங்கள்லாம் போட்டிருக்கோம். அது மாதிரி இந்த கவுளி சொல்கிறதுக்கு பலன்கள் அது மாதிரிலாம் இருக்குது. அதாவது தகவல் தட இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் எல்லாம் இல்லாத காலகட்டங்களில் சகுனம் மட்டும்தான் மனுஷனுடைய நம்பிக்கை. நம்பிக்கை மட்டுமே இல்லை, தைரியம் கூட சொல்லுவாங்களே, இதோ வந்துடுவாங்க அப்படின்னு. கொஞ்சம் விவரம்லாம் தெரிய தெரிய, ஏம்மா நம்ம வீடே இருக்கிறது கிழக்கு பக்கம்தான், உனக்கு என்ன அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்க நினைப்பேன். ஆனால் மனசுக்குள்ளே நினச்சிப்பேன், அப்போல்லாம் துசுக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லை, அதையே நம்ம அப்படின்னு. இன்றைக்கு கூட இவ்வளோ டெக்னாலஜியில் நடந்த இருக்கிற இந்த காலகட்டங்களில் கூட இந்த கவுளி சொல்கிற பலனுக்கு இந்த நம்பிக்கை இன்றைக்கு கிராமத்து பொருளுக்கு உண்டு. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வந்தாங்க இருக்காங்க இருந்தாங்க அப்படின்னா கூட இந்த ஒரு சில பாடல்கள் வந்து அவங்களுடைய நினைவுகளை நினைவுபடுத்திகிட்டு தானே இருக்கும். இந்த கிழக்கால செவத்து பக்கம் கவுளி சொல்லுதடி அப்படின்னு இந்த பாட்டை கேட்கும்போது இந்த நினைவு வந்து அந்த காலம் சொல்லுவாங்களே, எங்கள் அம்மாவோடய காலத்துக்கே போயிடுறோம். இந்த பாட்டை கேட்போம்.

ரீசெண்டாக என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஹிண்டில் ஒரு ஆர்டிக்கல் இந்த இது பண்ணி அனுப்பிச்சிருந்தாள். குறும்பாக நான் ஒன்னே சின்ன அப்படின்னு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப லக்கின்னு எனக்கு அபரிதமான ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா இந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாருன்னா, நான் லக்கி இல்லை, நான் லக்கி அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா. அந்த ஆராய்ச்சியில் சொல்கிறதுன்னா, லக்கின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் விஷயங்களும், நான் லக்கி இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு ஏதோ ஒரு சென்சஸ் மாதிரி எடுத்திருக்காங்க. அது ஒரு பேப்பரை கொடுத்துட்டு அதில் எழுத சொல்லியிருக்காங்க போல் இருக்கு. இது வந்து நம்மளுடைய சமூகத்தில் உண்டு. நான் லக்கின்னு சொல்லி வளர்க்குற குழந்தைகளுக்கு அதாவது சொல்லுவாங்க, இதை இது உனக்கு இது நடந்துடும், இது கிடச்சிரும் அப்படிங்கிறது. என்ன கேட்க போனால், எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து என்னை பற்றி ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை விதைச்சிருக்காருன்னு சொல்லுவேன். இது அப்படியே கண்டினியூ ஆச்சு. நீ ரொம்ப லக்கி, நீ ரொம்ப லக்கின்னு சொல்லி இன்றைக்கி கூட நீ இந்த கூடு உன்னால் இதுவாகும் அப்படின்ற மாதிரி. இதே நம்மளுடைய மனசில், ஆழ் மனசில் எப்படின்னா, நான் லக்கிங்கிறது வந்து அது ஒரு மாதிரி தீவிரமாகவே நம்மளை நம்ப வச்சிடும். உண்மையாக சொல்லணும், இன்னைய தேதி வரைக்கும் டச் வுட், எனக்கு பணம் கஷ்டம் வந்தது, அது வந்ததுன்னு நான் என்றைக்குமே ஃபீல் பண்ணதில்லை. எஸ் கடன் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம், எல்லாமே இருந்தால் கூட ஏதோ நம்ம லைஃப்பில் இந்த பண கஷ்டமோ எந்த கஷ்டமும் வராது வராது வராது நான் நம்புறது வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பர்ஸ்டிஷன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, ஒரு சென்டிமெண்ட். நான் இத்தனை வருஷமாக நம்பின்னு இருக்கேன் இந்த விஷயத்தை போய் இப்போ ஆராய்ச்சி பண்ணுறாங்களே அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் இதுதான். இன்றைக்கி கூட இந்த பாட்டி தாத்தா அவங்களுக்கு கூட வளர சூழ்நிலை இருக்கிற நிறைய குழந்தைகிட்டம்மா நீங்கள் பாருங்கள், ரொம்ப பாசிட்டிவாக வளருவாங்க. ஏன்னா அந்த பாட்டி தாத்தா எப்பவுமே எப்படி சொல்லி வளர்ப்பாங்கன்னா, சூப்பராக சொல்லும், ரொம்ப அழகடா குட்டி, என் கண், என் தங்கம், என் ரசாத்தி, இப்படி தான் சொல்லி வளர்ப்பாங்க. இது அவங்களுடைய மனசு ரொம்ப அழகாக பதிஞ்சு ஒரு வாழ்க்கையில் அவங்க வந்து ரொம்ப உயர இடத்துக்கு கொண்டு போகும். இதே எதிர்ப்பதும் தான் நிறைய வீடுகளில் வந்து இந்த அப்பாவும் அம்மாவும் குழந்தைகள் முன்னாடி சண்டை போட்டுண்டு நிறைய ஒத்தருக்கு ஒத்தரது இதுகளை பேசும்போது அந்த குழந்தைகள் மனசில் வந்து நிறைய உளவியல் சிக்கல்களை உருவாக்கி இருக்குங்கிறது இப்போ நிறைய ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம். இதை பற்றி நிறைய பேசணும், இன்னொரு

இன்னொரு எபிசோடில் பேசுகிறோம். இன்னொரு எபிசோடில் நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு புஸ்தகம் படிக்கும்போது ஏதாவது ஒரு வாக்கியம் சட்டுன்னு நம்மளுடைய எண்ணத்துக்கு பின்னாடியே அப்படியே அந்த போயிட்டே இருக்கும் முடியும். இந்த மாதிரியான அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். முன்னெல்லாம் நமக்கு வந்து புஸ்தகம் படிப்போம், இப்போ ஃபேஸ்புக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ்புக்கில் வந்து நியூஸ் பேருக்கு போயிடுவோம், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது அந்த இதெல்லாம் வரும். அப்படி வந்து இந்த ஒரு இது ஒரு கார்ட்டூன் ஒன்று வந்தது. அது வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கோபுரோட சித்திரம் தான் நினைக்கிறேன், சம்திங் லைக் தட். ஆடி வெள்ளிக்கிழமை இல்லையா, ஒரு புதுசு புடவை அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு அது கட்டிக்கிட்டு அந்த எண்ணங்கள் பின்னாடினு வச்சுக்கோங்களேன். இந்த காலம் மாதிரி இந்த ஆடி தள்ளுபடி சேல்ஸ்லாம் இல்லாத காலம் அது எங்கள் காலத்தில். ஒரு புடவைக்கார் கொண்டு வந்து வீட்டிலே கொடுத்து புடவைக்கார் கொண்டு வந்து தருவாங்க. சம்டைம்ஸ் வந்து தவணையாக கொடுத்துருந்தான், ஒரு மூணு இல்லை நாலு தவணை இருக்கும் மோஸ்ட்லி. அது வந்து எல்லாருமா சேர்ந்து எங்கள் திருவிழுக்கு எல்லாருமா சேர்ந்து எடுப்பாங்க. அப்போ வந்து இந்த சீசன் இல்லாத டயத்தில் ஒரு 70 100 புடவை எடுத்துன்னு வருவார். இதே விசேஷ காலங்கள்னாக்க, அதாவது தீபாவளி பொங்கல் அப்படின்லாம் வரும், அந்த மாதிரி காலங்களில் வந்து ஒரு மாதத்துக்கு வர மூணு நாலு வாட்டியும் வந்துடுவார். அந்த காலத்தில் 20 ரூபாயிலேருந்து புடவைகள் உண்டு. காஞ்சிபுரம் பட்டு, ஆரணிப்பட்டு இப்படி தான் வரும். எல்லா புடவையும் புரட்டி போட்டு அப்படி வாங்குவாங்க. அதாவது என்ன சொன்னாக்க, நிறைய பேர் எப்படின்னா பிரித்து போட்டு இது இப்படி இருக்குது, இந்த முந்தி கரை எங்கிட்ட ஆல்ரெடியே இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் புடவை எடுத்துப்பாங்க. அதே போல் எங்கேயாவது பண்டிகைகள் எங்கேயாவது கல்யாணங்களுக்கு போனால் இந்த ஒத்தருக்கு ஒத்தர் வந்து நகை புடவைகளை வந்து இரவல் கொடுக்கறது அந்த காலத்தில் இருந்தது. எல்லார் வீடுகள்லேயும் ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு 200-300 ரூபா லெவலில் பட்டுப்புடவைங்கிறது ரொம்ப இதுவாக தான் இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு ஒன்று அண்ணி உங்கள் புடவை எனக்கு கொடுங்க அப்படின்னு. ஆனால் இன்னொரு வாட்டி புடவை எடுக்கும்போது இது என்கிட்ட இருக்குது, இது வேண்டாம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறார். அந்த ஒரு மாதிரி அன்பான காலங்கள் அந்த இடத்துல இருந்தது. நான் இந்த பதிவில் கொஞ்சம் என் புத்தி வக்கரம்னு யாரும் நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங், இந்த காலத்து பொண்கள்லாம் வந்து 5 நிமிஷத்துலேயே எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணிடுறாங்க. புடவை மட்டுமா அப்படின்னு கேட்டுறாதீங்க. அதே போல் இந்த கிரெடிட் கார்டு வந்த பிறகு எல்லாம் நிறைய புடவைகள் எங்கிட்ட வந்து பீரோ நிறைய இருக்கிறது போக, ஒரு வீடே அதுக்காக வாங்கி வச்சுக்கன்ற லெவலில் போயிட்டு. இப்போ என்ன அந்த காலத்து தவணை முறைங்கிறது இன்றைக்கி கிரெடிட் கார்டு பாலிசிக்கு வந்தாச்சு தான். ஒரு வாட்டி என் பொண்ணுகிட்ட சொன்னேன், இந்த வெந்தய கலரில் மாறி இருக்கும் பார் அந்த மாதிரி ஒரு புடவை அப்படின்னு. நான் லாஸ்ட்டாக அந்த புடவை நான் வச்சிருந்து என்னுடைய 2வது பொன் கல்யாணத்தில் சரி, அந்த கலர் புடவை இன்றைக்கும் கிடைக்கிறது கஷ்டங்கிறாங்க. அந்த காலத்து புடவைலாம் வந்து ஷிஃபான், அந்த என்னமோ ஒரு கார்டன்னு ஒன்று வரும், அது மாதிரி ரொம்ப அழகாக நல்ல ஒரு இதுவான சேரீகள் தான் அது. அவ்வளோ வழுவழுப்பாக இருக்கும். இன்றைக்கி அந்த புடவை வெரைட்டியில் எங்கிட்ட ஒன்று இருக்குது. ஆடி மாதம் அப்படின்றதுனால என்னமோ தெரியல எனக்கு, இந்த சொல்லுவாங்களே திரும்ப திரும்ப ஆடி மாத அம்மன் பாடல்களாகவே ஞாபகம் வருது. இந்த ஆடி வெள்ளிக்கு விளக்கேற்றிட்டு இன்றைக்கி கூட இந்த மனம் மெய் மொழி இதனால் பிரார்த்திக்கிற வீடுகள் நிறைய உண்டு. இன்றைக்கி கூட கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, ஆடி செவ்வாயும் ஆடி வெள்ளியும் வித்திரப்பாக்கு கொடுத்து வழிபாடு செய்கிறது, அப்புறம் புதுமண தம்பதியர்களை வந்து அவங்கவுங்க வீடுகளுக்கு கூட்டிகிட்டு போய் ஆடி சீர் செய்கிறது, இதெல்லாம் இன்றைக்கும் கிராமங்களில் செய்கிற மனுஷர்கள் இன்றைக்கும் இருக்காங்க. அது என்ன தெரியல, நேற்று ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த அம்மன் பாடல்கள் நிறைய பாடின எல்லாரீஸ்வரியுடைய இது வந்து பாட்டுகள் அண்டு அவங்கள பற்றின பதிவுகள் இதெல்லாம் நிறைய ஃபேஸ்புக்கில் வந்துருக்கு. எங்கள் காலத்துலலாம் ஆடி மாதம் இவங்களுடைய குரல் ஒலிக்காத தெருக்களே இல்லைன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த செல்லாத்தா எங்கள் மாரியாத்தா அப்படின்னா குழந்தைகள் கூட ஆடும். சரி.